0: சை தடி செய்ய சொகசுனு கோரிந்திலே கொங்கு கொடுகு கல்லு எட்டு கொண்டிந்து ஜங்குளன்னே
1: இல்லு கட்டுக்கோ மங்கி கண்ட சேரி
0: உன்ன கொம்ப முஞ்சி.